போலுக்கை அங்கேயேட்டு போல இன்னூட்டு போலங்க ஏட்டு போலுக்கை அங்கேயேட்டு போல இன்னூட்டு போலங்க ஏட்டு போலுக்கை.